பெட்ரோல் ஸ்கூட்டர் கிட்டத்தமே லட்சக்கு மிலாடுவா கெல்ல தேடையானது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிட்டதுக்கு நெத்த நெத்த பெட்ரோல் ஸ்கூட்டர் கிட்ட லக்ஷாத் மிலாடுவை வகைமா ஹெல்மெட் ஜாக்கெட் நொமிலேம கண்ண துலுவான்கம தேனோ லங்கா புறாம அழிவி நியோஜித்தேனோ இவகேம சேவா நியோஜித்தேனோ அமதர குட்டாஸ் திவீனி புறாமத்தேனோ அழிவியின் பசு சேவாமா தாத்தே விசிஷ்டாய் வெடி விஸ்தர தனகன் ஓனினம் கெரிரைஸ் மோட்டர்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கிட்ட மிக தம்ம கோலிக கண்ண பிந்துவை ஹத்தே ஹதாய் ஹாரசி ஹயாய் ஹத்தலிஸ்துனை அனுஹத்தேன் வெடி விஸ்தர

I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். மேன் தும்சே பியார் கர்த்தியும் சாங்கையான் சாதரே போகும் பலகது வாச்சன பேரியா பரிசுமே பாவிச்சுகிறான் மன் தரங்க.

மெசி மதுருவன்கின் வனசத்துன்கின் சிதுவன ஹிரிஹர கரதரவலின் ஆரக்ஷாவி கிசிது சித்த பீடாவக்கின் தொரவ சியலு கடையுது கரகனீம சந்தாத் ஜீவிதேட ஆரக்ஷாவ சலசாகனீம சந்தாத் மிதன் சிட கந்து பிரித்த ஷ்ருவனிய கரமும்